இனி சின்மயி பிரீதம். ரைட் ஆன்சர். ஜாப்பா பூமேஸ்வர் பூலக்ஷ்மி வெல்லுள்ள நுஞ்சி. ரைட் ஆன்சர். ஸ்ரீகாக்குளம் நுஞ்சி ஐ ராமகிருஷ்ண. ரைட் ஆன்சர் அண்டி. ஹிந்துபுரம் நுஞ்சி தனுஜ. ரைட் ஆன்சர். ஒங்கோலு சுஜாதா நகர் நுஞ்சி அருணகுமாரி அசோக் குமார் மானசவீனா. ரைட் ஆன்சர். காக்கர ராஜ்குமார் லாவண்ய சக்கினேட்டிப்பள்ளி ராஜோல் நுஞ்சி. ரைட் ஆன்சர். குண்டுகொல்ல நுஞ்சி கொனுகல ரமேஷ் ராமோஜி ஸ்ரீனிவாஸ் பாபு சத்யநாராயண. ராய்ட் ஆன்சர். முன்ராயி கிராமம் நுஞ்சி அனுமல மோகன் பப்பு ராஜு. ரைட் ஆன்சர். மார்க்காபுரம் சிவாஜி நகர் நுஞ்சி மஸ்தன்வலி ஃபாத்திமா. ரைட் ஆன்சர். எஸ் சிதம்பர் ராவ் சரஸ்வதி சாய் ஜோதி பானுதேஜா. ரைட் ஆன்சர் அண்டி. ரங்காரெட்டி ஜில்லா ஏகலவ்ய நகர் நுண்டி பிஜிலி வெங்கடேஷ் சியாமல. ரைட் ஆன்சர். வரங்கல் ஜில்லா எல்பி நகர் நுஞ்சி ஊர்மிளா சதீஷ். ரைட் ஆன்சர் அண்டி. ஜெயலன் கல்யாணி கிருஷ்ணசாயி அனுஷா ஆத்யா ஸ்ரீ காயத்ரி ராம் மனோகர் தெனாலி நுஞ்சி. ரைட் ஆன்சர். நல்லகொண்ட ஜில்லா காந்தி நகர் மிரியாலகூடம் நுஞ்சி தைதா பிக்ஷம் தைதா வெங்கடி. ரைட் ஆன்சர். ஹம்பாபுரம் கிராமம் நுஞ்சி சிரஞ்சீவி நாகபூஷணம் வர்லா சிவையா முந்தா பெத்தன்னா. ரைட் ஆன்சர். பச்சிம கோதாவரி ஜில்லா நுஞ்சி ராஜர்ல சுப்பிரமணியம். ரைட் ஆன்சர். நல்லகொண்ட ஜில்லா சந்தம்பேட்ட மண்டலம் சித்ரியால கிராமம் நுஞ்சி தம்மோஸ் வெங்கடாச்சாரி வரலட்சுமி கிருஷ்ணம்ம மது ரவி நவீனா ராதிகா திரிலோக். ரைட் ஆன்சர். சைனிகபுரி ஹைதராபாத் காலனி நுஞ்சி சைனிகபுரி காலனி நுஞ்சி ஸ்ரீவத்சா அச்சுதா சசாங்க். ரைட் ஆன்சர். சீரால நுஞ்சி பிரபா. ரைட் ஆன்சர். பத்ராத்ரி கொத்தகூடம் ஜில்லா ராம்பூர் நுஞ்சி கட்ல ராஜேஷம் சரோஜினி மாயா. ரைட் ஆன்சர். நியூடெல்லி நுண்டி அங்கர கலாதர் சாரதா. ரைட் ஆன்சர். அனந்தபுரம் நுஞ்சி அனுராதா. ரைட் ஆன்சர். மெடதல ராமூர்த்தி ஒருவகுண்ட நுஞ்சி. ரைட் ஆன்சர். காமாரெட்டி ஜில்லா பவானிபேட் கிராமம் நுஞ்சி இபாதத்துல்லா இஷ்ரத்துல்லா இனாயத்துல்லா. ரைட் ஆன்சர். வீரபத்ரபுரம் நுஞ்சி பார்வதி வீரா கனகாராவ். ரைட் ஆன்சர். ஹைதராபாத் பௌரம்பேட்டை நுஞ்சி சந்தோஷ சுப்ரியா. ரைட் ஆன்சர். மிசோரம் நுஞ்சி தொனகுண்ட நுஞ்சி வைசிஹெச் டேவிட். ரைட் ஆன்சர். பிரகாசம் ஜில்லா நுஞ்சி தினேஷ். ரைட் ஆன்சர். போலையா நந்தியால ஜில்லா ஆலகட்ட நுஞ்சி. ரைட் ஆன்சர். ஜெயலன் சர்மா சத்தினப்பள்ளி நுஞ்சி. ரைட் ஆன்சர். சித்து நுஞ்சி நரேந்திரரெட்டி ஸ்வரூபா. ரைட் ஆன்சர். கே ரவீந்திரரெட்டி சர்வேப்பள்ளி நுஞ்சி. ரைட் ஆன்சர். லதா சுஹாஸ். ரைட் ஆன்சர். நெல்லூரு ஜில்லா கொவ்வூர் நுஞ்சி பி விஜயகுமார் ரெட்டி. ரைட் ஆன்சர். நிஜமாபாத் வீக்லி பஜார் நுண்டி எம் முருஹரி யசோதா ஜானகிராஜு. ரைட் ஆன்சர். பெசரலங்க வில்லேஜ் கொல்லூர் மண்டலம் நுஞ்சி அரவா தனலட்சுமி சாம்பசிவராவ் ராகவேந்திரராவ் ரோஹிணி ஸ்ரீ விஷ்ணு பாலா ஜஸ்வந்த் சாயி. ரைட் ஆன்சர். ஆர் வெங்கட சுப்பையா ஆர் லக்ஷ்மீதேவி ஆர் ஸ்ருதி கந்திகாயப்பள்ளி கிராமம் நுஞ்சி. ரைட் ஆன்சர். டாக்டர் ஏ ராதாகிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மி மானசா வாசு லலிதா குண்டூர் நுஞ்சி. ரைட் ஆன்சர். தணுக்கு நுஞ்சி விங்கி. ரைட் ஆன்சர்.
ఉమ్మడి నుంచి మహమ్మద్ జైనుద్దీన్.